செவ்வாய் மண்டல் கா அனுபவ கருத்திய போல் தானே வாயுமண்டல் கா அன்பம் திருமே சப்ஜத் சதா ஸ்வச்சம்.